0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி சித்திரை திங்கள் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வகுடி மக்கள் மற்றும் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: Now, Australians are already paying a very hefty price for this war in the Middle East, and the decision taken by the Independent Reserve Bank will make that harder rather than easier.
4: What we're trying to guard against is that once those new price levels

0: are achieved, that people don't think, oh, well, it's normal for things to go up by 4 or 5%. We'll just continue to do that. That's the challenge.
1: ஆஸ்திரேலிய டாலர் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டிவிட்டது குறித்த செய்தியின் பின்னணி. பின்னர் வயதானவர்களை பாதிக்கும் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான ஆர்த்தரைட்டிஸ் குறித்து மேலதிகமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். அத்துடன் பிளாஸ்டிக் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுடனும், தமிழ் தேசிய சிந்தனை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருகின்ற மன்னர் மன்னன் ஆகியோருடனும் நேர்காணல் ஒலிக்க உள்ளன. முதலில் செய்தியின் பின்னணி.

0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. இன்றைய செய்தியின் பின்னணியில், கடந்த சில வாரங்களாக ஆஸ்திரேலிய டாலரின் மதிப்பு நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம், ஆஸ்திரேலிய டாலர் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டிவிட்டது. இது குறித்த செய்தியின் பின்னணி எடுத்து வருகிறோம். ஆஸ்திரேலிய டாலர் அமெரிக்க டாலருக்கு எதிராக 71.92% என்ற உயர்ந்த விலையை April 16 எட்டியது. 2022 ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திராத ஓர் உயரம் இது. இந்த ஆண்டு மட்டுமே ஆஸ்திரேலிய டாலர் அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 7.5% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 12.6% உயர்ந்திருக்கிறது. G10 என்று அழைக்கப்படும் உலகின் முக்கிய 10 நாட்டு நாணயங்களில் இந்த ஆண்டு மிகச்சிறந்த செயல்பாடு கொண்ட நாணயம் நமது ஆஸ்திரேலிய டாலர்தான். ஏன் இந்த உயர்வு? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கிய காரணம், கடந்த செவ்வாய்க்கிழமை May 5 ரிசர்வ் பேங்க் ஆப் ஆஸ்திரேலியா அல்லது RBA தனது அடிப்படை வட்டி வீதத்தை உயர்த்தியது. ரொக்க பணம் சார்ந்த இந்த கேஷ் ரேட் 4.1% 4.35% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆண்டு மட்டுமே RBA எடுத்த 3வது தொடர்ச்சியான உயர்வு என்பது நோக்கத்தக்கது. கடந்த வருடம் 3 தடவைகள் குறைக்கப்பட்ட வட்டி வீதம் இந்த 3 உயர்வுகளால் முழுமையாக உச்சித்துவிட்டன. இப்போது வட்டி வீதம் கிட்டத்தட்ட 2024 இருந்த அளவை எட்டியிருக்கிறது. இந்த முடிவு ஏன்? பணவீக்கம் அதாவது இன்ஃபிளேஷன் மீண்டும் உயர்ந்திருக்கிறது என்கிறார் RBA-யின் ஆளுநர் மிஷேல் புலக். மார்ச் மாதத்தில் ஆஸ்திரேலியாவின் பணவீக்க வீதம் 4.6% தொட்டது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான மோதல் காரணமாக எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. இது நம் நாட்டிலும் வீட்டுச் செலவுகளையும் வணிக செலவுகளையும் அதிகரித்திருக்கிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBA வட்டி வீதத்தை உயர்த்த வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது. இந்த முடிவில் ஒரு சுவையான செய்தியும் இருக்கிறது. RBA-யின் மானிட்டரி பாலிசி போர்டில் இருக்கும் 9 உறுப்பினர்களில் 8 பேர் வட்டி வீதத்தை உயர்த்த வாக்களித்தனர். ஒருவர் மட்டுமே வேண்டாம் என்று கூறினார். இது RBA எவ்வளவு தீவிரமாக பணவீக்கத்தை எதிர்கொள்கிறது என்பதை காட்டுகிறது. RBA-யின் ஆளுநர் மிஷேல் புலக்,
1: I'm not saying that businesses shouldn't pass on costs. I think it's reasonable that they should be doing so. What we're trying to guard against is that once those new price levels are achieved, that people don't think, oh, well, it's normal for things to go up by 4% or 5%. We'll just continue to do that. That's the challenge.
0: வட்டி உயர்வு ஏன் டாலர் மதிப்பை உயர்த்துகிறது? இது ஒரு எளிய பொருளாதார கொள்கை. ஒரு நாட்டின் வட்டி வீதம் உயர்ந்தால் அந்த நாட்டின் நாணயத்தில் முதலீடு செய்வது வெளிநாட்டினருக்கு லாபகரமாகிறது. இதனால் உலகம் முழுவதிலிருந்தும் ஆஸ்திரேலிய டாலருக்கு கேள்வி அதிகரிக்கிறது. அதனால் ஆஸ்திரேலிய டாலர் மதிப்பும் உயர்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவில் வட்டி வீதம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருக்கிறது. அதனால் இந்த 2க்கும் இடையேயான வேறுபாடு ஆஸ்திரேலிய டாலருக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. மேலும் உலக சந்தை நிலையும் இதை ஆதரிக்கிறது. இப்போது நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு பெரிய நிகழ்வு May 12, அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை பெடரல் அரசின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் அவர்கள் 7:30 நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க இருக்கிறார். இது அல்பனீசி அரசின் 2025 தேர்தலுக்கு பிறகான முதல் நிதிநிலை அறிக்கை. இந்த உயர்ந்த ஆஸ்திரேலிய டாலர் நிதிநிலை அறிக்கையை எப்படி பாதிக்கும்? முதலாவதாக, இறக்குமதி பொருட்கள் மலிவாகும். நாம் இறக்குமதி செய்யும் எரிபொருட்கள், மருந்துகள், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது. இது பணவீக்கத்தை சற்று குறைக்கும். அரசுக்கு இது நல்ல செய்தி. ஆனால் மறுபக்கமும் இருக்கிறது. ஏற்றுமதி பொருட்களின் வருமானம் குறையும். குறிப்பாக இரும்புத்தாது, நிலக்கரி, விவசாய பொருட்கள் இவற்றின் விலை அதிகமாக வைத்துக் கொள்ள முடியாமல் ஆஸ்திரேலிய ஏற்றுமதியாளர்கள் சிரமப்படுவார்கள். இதனால் நிறுவன வரி வருமானம் சற்று குறையும். மத்திய கிழக்கு மோதலின் காரணமாக ஆஸ்திரேலிய பொருளாதாரம் ஒரு புதிய சாதாரண நிலையில் அதாவது தொடர்ச்சியான உலக அதிர்ச்சிகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் இருக்கிறது என்று கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் அவர்களே சமீபத்தில் கூறியிருக்கிறார். அதிக எரிபொருள் விலையால் அரசின் வரி வருமானம் அதிகரிக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தாலும் அது அவ்வளவு எளிதல்ல என்று அவர் கூறுகிறார்.
2: Now, Australians are already paying a very hefty price for this war in the Middle East, and the decision taken by the Independent Reserve Bank will make that harder rather than easier. Now, the decision that the Reserve Bank took was not about government spending. It wasn't a factor. And the decision that they announced yesterday, it wasn't a feature of the statement that the Reserve Bank Board released afterwards. And that's because government spending and budgets are not the primary driver of this inflation that we're seeing in our economy. First,
0: இந்த நிதிநிலை அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. Productivity package, savings package மற்றும் வரி சீர்திருத்தங்கள், குறிப்பாக capital gains taxில் மாற்றங்கள், ஸ்மால் பிசினஸ் செய்யும் நிறுவனங்கள் வாங்கும் கருவிகளுக்கு உடனடி வரி கழிவு மற்றும் மக்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் உதவி திட்டம், இவையெல்லாம் விவாதிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த டாலர் உயர்வு இந்த அரசுக்கு பணவீக்க போராட்டத்தில் ஒரு சிறிய உதவியாக மாறும் என்பது நிபுணர்களின் கணிப்பு. இப்போது மிக முக்கியமான கேள்வி, இந்த உயர்ந்த ஆஸ்திரேலிய டாலர் நமது தமிழ் சமூகத்திற்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும்? குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் ஈழத்திலிருந்தும் இங்கு வந்து வாழ்பவர்களுக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும்? முதலாவதாக பணம் அனுப்புதல், அதாவது ரெமிட்டன்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் பெற்றோர், சகோதரர் அல்லது குழந்தைகளின் கல்விக்காக பணம் அனுப்புவோர் என்றால் இது மிகவும் நல்ல செய்தி. இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலருக்கு கிட்டத்தட்ட 56 இந்திய ரூபாய் கிடைக்கிறது. சில மாதங்களுக்கு முன் இருந்ததை விட இது சற்று அதிகம். அதேபோல இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்களுக்கு இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலருக்கு சுமார் 231 இலங்கை ரூபாய் கிடைக்கிறது. அதாவது நீங்கள் 1000 ஆஸ்திரேலிய டாலர்களை அனுப்பினால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 56,000 இந்திய ரூபாயாக மாறுகிறது. இலங்கைக்கு அனுப்பினால் கிட்டத்தட்ட 231,000 இலங்கை ரூபாயாக மாறும். ஒரு வருடத்திற்கு முன்னர் இதே 1000 டாலர்களை விட இது அதிக வருமானம். உங்கள் தாய் வீட்டிற்கு நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு டாலரும் இப்போது அதிக மதிப்பு பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக பயணங்கள். கோடை விடுமுறை அல்லது தீபாவளி பண்டிகைக்கு தமிழ்நாடு அல்லது இலங்கைக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் இது ஓர் சிறந்த நேரம். உங்களின் ஆஸ்திரேலிய டாலர் சென்னையிலோ மதுரையிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ அதிக கொள்முதல் சக்தியை அளிக்கும். ஹோட்டல் அறை, உணவு, ஷாப்பிங், சொந்தக்காரர்களுக்கு பரிசுகள் எல்லாமே சற்று மலிவாக தோன்றும். மூன்றாவதாக இறக்குமதி பொருட்கள். இங்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் கடைகளில் விற்கப்படும் இந்திய மற்றும் இலங்கை பொருட்கள், அரிசி, பருப்பு, மசாலா, தேங்காய் எண்ணெய், ஆடைகள், புத்தகங்கள், இவற்றின் விலை சில வாரங்களில் சற்று குறையக்கூடும். ஆனால் இது உடனடியாக கடையில் விலைகளில் தெரியாது, அதற்கு சில வாரங்களாகலாம். நான்காவதாக கல்வி. தமிழ்நாட்டிலிருந்தோ இலங்கையிலிருந்தோ உயர்கல்வி படிக்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இது சற்று கடினமான செய்தி. ஏனென்றால் இந்திய ரூபாய் அல்லது இலங்கை ரூபாயை ஆஸ்திரேலிய டாலராக மாற்றுவது சற்று அதிக செலவாக மாறியிருக்கிறது. கல்வி கட்டணமும் வாழ்க்கை செலவும் ரூபாய் அளவில் அதிகரித்திருக்கின்றன. ஐந்தாவதாக தங்கம். தீபாவளி, திருமணம், காதணி, பூப்புனிதம் இவற்றுக்காக தமிழ் குடும்பங்கள் தங்கம் வாங்குகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து தங்க நகைகள் இறக்குமதி செய்யும் தங்கக் கடைகள் டாலர் உயர்வால் சற்று மலிவாக மூலப்பொருட்களை பெறக்கூடும். இதனால் சில மாதங்களில் சில்லறை விலையிலும் தங்கத்தின் விலை சற்று குறைவாக வரக்கூடும். இங்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை, நாணய மதிப்பு என்பது மிக வேகமாக மாறக்கூடியது. இன்று உயர்ந்திருக்கும் ஆஸ்திரேலிய டாலர் நாளை மீண்டும் கீழே வரக்கூடும். உலகச் சந்தையில் ஏதேனும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தாலோ அல்லது மத்திய கிழக்கில் சமாதான ஒப்பந்தம் கிடைத்தாலோ இந்த நிலை மாறக்கூடும். அதனால் பெரிய தொகைகளை அனுப்ப அல்லது மாற்ற நினைப்பவர்கள் ஒரு நம்பிக்கையான நிதி ஆலோசகரிடம் ஆலோசிக்கவும். ஒரே நாளில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். மேலும் வெஸ்பேக் வங்கி போன்றவை RBI இன்னும் 2 முறை வட்டியை உயர்த்தலாம் என்று கணித்திருக்கின்றன. அப்படி நடந்தால் ஆஸ்திரேலிய டாலர் இன்னும் சற்று உயரக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு மாதத் தவணை அதிகரிக்கும். அதாவது நாணய உயர்வு என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நல்ல செய்தி அல்ல. வீட்டுக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு இது சற்று கசப்பான செய்தி. சுருக்கமாக சொன்னால், ஆஸ்திரேலிய டாலரின் இந்த 4 ஆண்டு உச்சம், ஆர்பிஐயின் வட்டி உயர்வு மற்றும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வெளியாக இருக்கும் நிதிநிலை அறிக்கை, இந்த மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்த ஒரு பெரிய பொருளாதார கதை. இது ஆஸ்திரேலிய அரசின் கருவூலத்திற்கும் முக்கியம், ஆஸ்திரேலியாவில் வாழும் நமக்கும் முக்கியம், அத்துடன் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் உள்ள நமது குடும்பங்களுக்கும் முக்கியம். வரும் வாரத்தில் மே 12ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கலானதும் அதன் முழு பகுப்பாய்வை SBS தமிழ் ஒலிபரப்பில் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, தொடரும் விளம்பரங்களின் பின்னர்,
3: விண்டர் என்பது நாங்கள் ஆஸ்டியோஆர்த்ரைடிஸ் காரணமாக குறிப்பிட முடியாது, ஆனால் குளிர்காலங்களில் இந்த எல்லா வகையான மூட்டு உபாதைகளும் அதிகரிக்கும். ஏனெனில் குளிர்காலங்களில் எங்களுடைய தசைகளில் ஏற்படுகின்ற கன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது சுருக்கங்கள், அவை வந்து எங்களுடைய மூட்டுகளிலே வலியினை அதிகரிக்கும்.
0: வயதானவர்களை பாதிக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான ஆர்த்ரைடிஸ் குறித்து மேலதிகமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். அத்துடன் பிளாஸ்டிக் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுடனும், தமிழ் தேசிய சிந்தனை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருகின்ற மன்னர் மன்னன் ஆகியோருடனும் நேர்காணல்கள் ஒலிக்க உள்ளன.
4: Mi familia siempre estoy en mi mejor momento, por eso también quiero lo mejor en mi cocina, y eso significa solamente huevos de Eggland Best. Siempre tienen un sabor tan fresco y delicioso, con 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasas saturadas que los huevos comunes. Entonces, ¿por qué darle menos a tu familia cuando pueden tener lo mejor? Eggland's Best, mejor sabor, mejor nutrición, mejores huevos.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced it?
10: SBS Hindi uplabdh karvata hai.
6: 60-க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
7: sbs.com.au/audio.
11: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
0: நேர்களை, ஆர்த்ரைட்டிஸ் என்பது வயதானவர்களை பாதிக்கும் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று. இந்த நிகழ்ச்சியில் ஆர்த்ரைட்டிஸ் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் விளக்கம் அளிக்கிறார் எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர் கனகரத்னம் காண்டீவன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. இதில் தரப்படும் ஆலோசனைகள் மற்றும் தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனையை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
12: வணக்கம் டாக்டர் காந்தீபன்.
3: வணக்கம் ரேணுகா.
12: ஆர்த்ரைட்டிஸ் என்பது நம்மவர்களை அதிகமாக தாக்குகின்ற ஒன்று. முதலில் ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன என்றும், அதில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்றும் சொல்லுங்கள் டாக்டர்.
3: ஆம், ஆர்த்ரைட்டிஸ் என்றால் தமிழில் சொல்வதானால் அது மூட்டு அழற்சி என்று சொல்லலாம். அது மூட்டுகளில் ஏற்படுகின்ற அழற்சி. அழற்சி என்பது இன்ஃபிளமேஷன். இன்னொரு விதத்தில் இலக தமிழில் சொல்வதாயின் மூட்டு வாதம் அல்லது மூட்டுகளில் ஏற்படும் தேய்வு என்றும் கூறலாம். ஆர்த்ரைட்டிஸ் நாங்கள்

0: பல வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, இங்கே நாங்கள் கொமனாக அதாவது மிகவும் பொதுவாக காணப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் என்று சொன்னால் அது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதை விட காணப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் என்பது உதாரணத்துக்கு நாங்கள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் நோய் தொற்றுக்கள் அதைப்படுகின்ற செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்பவற்றை குறிப்பிடலாம். கொமனாக நாங்கள் இங்கே ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடுவது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதுதான் மிகவும் பெரும்பாலானவர்கள் பாதிப்புள்ளார்கின்ற ஒரு நோய். இது நோய் என்று சொல்வதை விட, இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பதை நோய் என்று சொல்வதை விட, இது அந்த வயது செல்லும் பொழுது முற்றுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முற்றுகளில் ஏற்படுகின்ற தேய்வு, அதனை நாங்கள் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடுகின்றோம்.
1: குறிப்பாக இலங்கை இந்திய பின்னணி கொண்டவர்களை அதிகம் பாதிக்கின்ற ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, இவை இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று கூறுங்கள்.
0: ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொன்னால் அது சொல்லும் ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன், அதாவது வயது செல்லும் பொழுது வயது முதிர்வடையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு காரணம் என்று எதையும் குறிப்பிட முடியாது. ரூமடாய்ட் என்பது அது ஓட்டோ இம்யூன் கண்டிஷன், அதாவது அது ஒரு நோய் இல்லாமல். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பது நாங்கள் நோய் என்று குறிப்பிடுவதில்லை, அது அதனை நாங்கள் அதாவது டீஜெனரேட்டிவ், அதாவது எங்களோட வயது ஏற்படும் பொழுது எங்கள் உடலில் சுருக்கங்கள், நரை கண் பாறை குறைபாடுகள் ஏற்படுவது போல எங்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உருவாக்குன்றது. ஆனால் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது அது ஒரு நோய் நிலைமை, அதாவது எங்களுடைய உடம்பிலே உள்ள கலன்களுக்கு எதிரான கலன்கள், எதிரான கலன்கள் எங்கள் உடம்புக்குள்ளேயே உருவாக்கப்படுகின்றன. அவை சென்று எங்களுடைய மூட்டுகளிலே தாக்குவதன் மூலமாக எங்கள் மூட்டுகளிலே வளமைக்கு மாறான அழற்சி ஏற்படுகின்றது, அதனை தான் நாங்கள் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கின்றோம். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது அது எல்லோருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு, சிறு வயது நடுத்தர வயது ஆட்களும் கூட இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கலாம். ஆனால் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பெரும்பாலும் வயது போனவர்கள் என்று சொன்னால் நாங்கள் பெரும்பாலும் சிலருக்கு பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் அதிகளமான உடற்பெருமன் மற்றும் அவர்களுடைய மூட்டுகளில் ஏற்பட்ட காயங்கள் அதன் மூலமாக சில பேருக்கு சிறு வயதிலேயே, அதாவது நடுத்தர வயதிலேயும் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சந்தர்ப்பம் இருக்கின்றது.
1: மிகவும் பொதுவாக காணப்படுவது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பதால் அதை பற்றியே பார்ப்போம் டாக்டர். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஒருவருக்கு வந்துவிட்டது அல்லது வருகின்றது என்றால் என்னென்ன அறிகுறிகள் காணப்படும்?
0: ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்றால் அறிகுறிகள் பெரும்பாலும் குறிப்பிடக்கூடியது மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி, அதைவிட சில பேருக்கு மூட்டுகளிலே வீக்கம் ஏற்படும், அதைவிட சில வேளைகளில் அந்த மூட்டுகளிலே சத்தம் ஏற்படும், கரகர என்று ஏற்படுகின்ற சத்தம், அதே சில பேருக்கு அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வளைவுகள், வளைவுகளால் மூட்டுகள் ஏற்படுகிற உருமாற்றங்கள், இவையும் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உரிய அறிகுறிகள். பொதுவாக ஆரம்ப அறிகுறிகள் சொன்னால் வலி, அதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்கும்.
1: சரி, இப்படியாக ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு இருக்கலாம் என்பதாக உணர்ந்தால் அது சம்பந்தமாக எந்த மருத்துவரிடம் உண்மையில் நான் போக வேண்டும்?
0: மூட்டு வலி என்பது அதாவது ஆரம்ப கட்டத்தில் பொதுவாக ஜிபி, அதாவது ஒரு பொது வைத்திய நிபுணரிடம் காட்டுவது போதுமானதாக இருக்கும். அதாவது இந்த ஆரம்ப நிலைமைகளில் அதனுடைய மூட்டு வலிகளினுடைய மருத்துவமும் அதனுடைய டயக்னோசிஸும் ஜிபியிடம் தான் உள்ளது. மூட்டு வலி ஏற்படும் போது பொது வைத்திய நிபுணரை சந்தித்தால் அவர் அதுக்குரிய பரிசோதனைகளை செய்து, அதாவது இரத்தத்தில் செய்யக்கூடிய பரிசோதனைகள் இருக்கின்றன, அதை விட ஸ்ட்ரெஸ் பரிசோதனை இருக்கின்றன, இவற்றை செய்வதன் மூலமாக இது என்ன வகையான ஆர்த்ரைட்டிஸ் என்பதனை கண்டுகொள்வார்கள். அதன் பின்னர் தேவை ஏற்படும் இடத்து பொது வைத்திய நிபுணர் அது சம்பந்தமான சிறப்பு மருத்துவரிடம் மேலதிக சிகிச்சைக்காக அனுப்புவார்கள். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா இருந்தால் பொதுவாக அதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஓர்த்தோபெடிக் சர்ஜன்ஸிடம் உள்ளது, அதாவது எண்பு சத்திர சிகிச்சை நிபுணர்களிடம் சென்று அதற்குரிய அதற்குரிய சிறப்பு மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஆர்த்ரைட்டிஸ்கள் நீங்கள் பொது வைத்திய நிபுணரிடம், அதாவது பொதுவான ஃபிசிஷியன் அல்லது ரூமட்டாலஜிஸ்ட் என்று சொல்லுவோம், அதாவது மூட்டு வாத சிகிச்சை நிபுணர்களிடம் சென்று அதற்குரிய மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஒருவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டால் என்ன மாதிரியான சிகிச்சைகளை வழங்குவீர்கள்?
0: ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லிச்சுனா அதோடைய ஆரம்ப கட்ட சிகிச்சையாக நாங்கள் பொதுவாக இந்த வலி நிவாரணமும் அடுத்தது உடல்நிறை கட்டுப்பாடு மற்றது உடற்பயிற்சிகள் என்பவைதான் ஆரம்ப சிகிச்சை முறைகளாக இருக்கும். அதனை தொடர்ந்து அவருடைய வயதுக்கு ஏற்ற வகையிலும் அந்த அவருடைய வலி மற்றது அவருடைய அந்த நோய் நிலைமை ப்ரோக்ரஷன், அதாவது அதனுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையிலும் நாங்கள் சத்திர சிகிச்சையையும் அறிமுகப்படுத்துவோம்.
1: ஆர்த்ரைட்டிஸ் இருப்பவர்கள் உடற்பயிற்சி செய்வது ஆபத்தில்லையா?
0: இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இரண்டு வகையான நன்மைகள் உண்டு. ஒன்று, இந்த உடல் நிறையினை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது மூட்டுகளின் அசைவு விவரத்தையோ அசைவு வீச்சத்தை, அதாவது இந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் என்று சொல்லுவோம், அவற்றினையும் நாங்கள் ஒரு தகுந்த வகையில் மெயின்டைன், அதாவது அதனை நாங்கள் தொடர்ச்சியாக வை

0: கொள்ளலாம். ஆகவே உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் ஆத்ரைட்டிஸ் ஏற்பட்டவர்களிலும் நாங்கள் உடற்பயிற்சியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனை தொடர்ந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்ய சொல்லித்தான் நாங்கள் சொல்வோம். அதாவது மூட்டுக்களிலே பாதிப்பு ஏற்பட்டவர்களை நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஆனால் உடற்பயிற்சிகளில் வேறு வேறு வகையான உடற்பயிற்சிகள் உள்ளன. சில வகையான உடற்பயிற்சிகள் இந்த மூட்டுகளுக்கு அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். உதாரணமாக ஓடுதல், பாய்தல், குதித்தல் அப்படியான உடற்பயிற்சிகள் மூட்டுகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. அதை விட சில வகையான உடற்பயிற்சிகள், அதாவது உதாரணத்திற்கு ஸ்விம்மிங் மற்றும் சைக்கிளிங் அப்படியான உடற்பயிற்சிகள் மூட்டுகளை பாதுகாக்கக்கூடிய உடற்பயிற்சிகள், மூட்டுகள் அதிக அளவில் நன்மை அளிக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் சொல்லுவோம். ஆகவே தகுந்த உடற்பயிற்சினை நாங்கள் மருத்துவ உதவியுடனோ அல்லது ஒரு சிறந்த பிசியோதெரபிஸ்ட் உதவியுடனோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
1: இதேவேளை ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்க முடியாதா டாக்டர்?
0: ஒஸ்டி ஆர்த்ரைட்டிஸ் பிறகு வராமல் தடுப்பது என்பது சிறிதளவு கடினமான விஷயம்தான். ஆனால் ஒஸ்டியாத்ரைட்டிஸ் வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை குறைத்துக் கொள்வதாக இருப்பதாயின் நாங்கள் முக்கியமாக கைக்கொள்ள வேண்டியது எங்களுடைய உடல்நிலை கட்டுப்பாடு. பெரும்பாலும் இந்த ஹை பிஎம்ஐ அதாவது மிகவும் அதிகரித்த உடல்நிலை தான் எங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு குறைந்த வயசிலேயே இந்த ஒஸ்டியாத்ரைட்டிஸ் உருவாக்குகின்றது. ஆகவே ஒஸ்டியாத்ரைட்டிஸ் வருவதை தடுப்பதாக இருக்குவாயின் முக்கியமாக எங்களுடைய உடல்நிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக முக்கியமாக இருக்கும்.
1: நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள் மூட்டுகளில் சத்தம் கேட்பது ஆர்த்ரைட்டிஸுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என்று. அப்படி என்றால் பலருக்கு இந்த மூட்டுகளில் கிராக்கிங் மற்றும் பாப்பிங் சத்தம் என்று சொல்லுவோம், அப்படியான சத்தங்கள் அடிக்கடி கேட்கும். இப்படி சத்தம் கேட்பதற்கு என்ன காரணம்?
0: அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாப்பிங் அல்லது கிராக்கிங் என்பது எங்களுடைய மூட்டுகளில் உள்ள இழையங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் ஏற்படுகின்றது. இது இந்த கிராக்கிங் அல்லது பாப்பிங் என்பது உண்மையில் அந்த மூட்டு வாதத்தின் ஒரு முக்கியமான மூட்டு இழப்பினோ அல்லது எங்களுடைய மூட்டுகளில் ஏற்படுகின்ற பாதிப்பின் முக்கியமான அறிகுறி. சிலருக்கு சிறு வயதில் இந்த வகையான சத்தங்கள் ஏற்படலாம். அது எங்களுடைய அந்த இளையங்களில் ஏதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏதாவது விபத்துக்கள் அல்லது விளையாடும் பொழுது ஏற்படுகின்ற விபத்துக்களினால் ஏற்படுகின்ற பாதிப்பு, எங்களுடைய லிகமெண்ட்ஸ் அல்லது இளையங்களிலே ஏற்படுகின்ற பாதிப்பினால் இந்த சத்தம் ஏற்படலாம். ஆனால் இந்த இப்படியான சத்தங்களோ அல்லது மூட்டுகளிலே ஏதாவது பிரச்சனைகளாவது கிராக்கிங் அல்லது பாப்பிங் போன்ற சத்தங்கள் ஏற்படுவது முக்கியமாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஒரு அறிகுறியாக இருக்கும். எனவே தகுந்த வைத்திய நிபுணரை சந்தித்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கும்.
1: அதே போல் பலருக்கு இந்த கை விரல்களை மடக்கி நெட்டி முறிக்கின்ற பழக்கம் இருக்கின்றது இல்லையா, இதனாலும் ஆர்த்ரைட்டிஸ் வருமா டாக்டர்?
0: ஆம் ரேணுகா, நீங்க குறிப்பிட்டது அதிகமானவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த நெட்டி முறித்தல் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. ஏனெனில் அடிக்கடி நெட்டி முறிப்பது இந்த எங்களுடைய மூட்டுகளிலே உள்ள இந்த கசிகளை அதாவது கார்ட்லேஜ் சொல்லுவோம், அதிலே சில உடைவுகள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதன் மூலமாக பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த நெட்டி முறித்தலை தவிர்த்துக் கொள்ளுதல் நன்றாக இருக்கும்.
1: இன்னும் ஒரு

0: Advertising.
1: Como madre orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.
2: எங்களுடைய தசைகளில் ஏற்படுகின்ற கன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது சுருக்கங்கள், அவை வந்து எங்களுடைய மூட்டுகளிலே வலியினை அதிகரிக்கும். விண்டர் என்பது ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கோ எந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸும் ஒரு காரணமாக குறிப்பிட முடியாது. ஆனால் இந்த குளிர்காலங்களில் அவர்களுக்கு அதிக அளவு சிம்டம்ஸ், அதாவது அதிக அளவு அறிகுறிகள் ஏற்படும். அதனால்தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்கள் குளிர் நாடுகளையோ அல்லது குளிர் பிரதேசங்களையோ தவிர்த்துக் கொள்ள விரும்புவார்கள்.

0: Como madre orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.
1: ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனையை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, தொடரும் விளம்பரங்களின் பின்னர்,
2: கடல்ல போடுற பிளாஸ்டிக் அங்கேயே உடஞ்சு நுண் துகளா மாறி அதுல இருந்து அது ஃபுட்டுன்னு நினைச்சு இப்ப ஃபிஷ் மத்த ஆயிஸ்டரோ இந்த மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள்லாம் சாப்பிடுது. அதை நம்ம எடுக்கிறப்ப இப்ப ஃபிஷ்ன்னா சில கண்ட்ரில அதோடைய குடலை எடுத்துட்டு சாப்பிடுறாங்க, ஆயிஸ்டர்னா நம்ம எதையும் எடுக்க மாட்டோம், அப்படியே குக் பண்ணி சாப்பிடுவோம்.
1: பிளாஸ்டிக் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுடன் ஒரு நேர்காணல். அத்துடன்,
3: இந்த நாணயங்களை அடிப்படையாக கொண்டு வரலாறு எழுதக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு, தமிழ்நாட்டிலையும் குறைவு, ரொம்ப உலக அளவுலையும் ரொம்ப குறைவு. இப்போ நமக்கு இந்த துறை தான் வந்து அடிப்படையாக இருக்குன்றப்போ நான் வந்து ஒரு நாணயவியல் ஆய்வாளராக இருந்து வரலாறு பார்க்குறேன்.
1: தமிழ் தேசிய சிந்தனை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருகின்ற மன்னர் மன்னன் அவர்களுடன் ஒரு நேர்காணலும் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.
4: Oye tú, sí tú, ¿quieres ahorrar $1,000?

0: Advertising.
1: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor. Como los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
2: சில கண்ட்ரியில் அதோடைய கூடலை எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க. ஆயிஸ்டர்னால் நம்ம எதையும் எடுக்க மாட்டோம், அப்படியே குக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, யூரோப்பிலிருந்து நீங்கள் அஞ்சு ஆயிஸ்டரை சாப்பிட்டீங்கன்னா யூ வில் இன்ஜெஸ்ட் 60 பார்ட்டிக்கல், 60 மைக்ரோ பிளாஸ்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அரௌண்ட் 9 பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து அவங்க மார்க்கெட்டில் இருக்கிற ஆயிஸ்டர் எடுத்து ஸ்டடி பண்ணி சொன்னது. ஸோ அதே மாதிரி நாங்களும் ஆஸ்திரேலியாவில் பண்ணி பார்த்தோம், எஸ் தேர் ஆர் பார்ட்டிகல்ஸ் இன் தி ஆயிஸ்டர். இது ஒரு ரூட். அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா, இது கடல்லையே வச்சு பேசணும்னா, உப்பு. உப்பு வந்து இப்போ கடலில் இருக்கிற தண்ணியை நம்ம ஆவியாக்கி அதில் வந்து இருந்தால் உப்பு தயாரிக்கிறோம். அப்போ ஆவியாக்குறப்ப அந்த நுண் பிளாஸ்டிக் துகளும் வந்து அதுலேயே சேர்ந்துருது. ஸோ அதிலிருந்து நம்ம உப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்லிருந்து வர உப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 30-40 பார்ட்டிகள் இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும், நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடித்தண்ணீர். ஸோ நீங்கள் இப்போது போர்வெல்லிருந்து எடுக்கிறப்ப நமக்கு அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் கம்மி. அதே நீங்கள் நம்ம இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற்று தண்ணி தான் குடிக்கிறோம். அதுவும் ஒரு லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக மோஸ்ட்லி நம்ம அன்ட்ரீட்டட் ரா வாட்டர் தான் குடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நுண்துகள்கள் எல்லாமே இந்த கடலில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காற்றுலேயும் இருக்குது. ஏன்னா இப்போ கார் ஓட்டுறீங்க, அந்த டயர் தேயுது. அப்புறம் மற்ற இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி, அந்த அபரேஷன் சொல்லுவோம், அதிலிருந்து அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக காற்றுல வந்து இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, கார்பெட் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேக்யூம் பண்ணிங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக அவ்வளோ ஃபைபர். ஸோ இதெல்லாமே ஏர் இருக்கிறதுனால திரும்ப போய் அதே நீர்நிலையில் வந்து ஃபைபர்ஸ் மாதிரி, காட்டன் ஃபைபர்ஸ் மாதிரி அதில் விழுந்துரும். அதை குடிக்கிறப்ப திரும்ப நமக்கு வருது. இதுதான் நம்பர் ஒன் சோர்ஸ் வாட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில ஆய்வுகள் வந்து தேன், அப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பீர் அது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய எல்லா உணவு பழக்கவழக்க முறையிலையும் பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்துருச்சு.
3: இப்போ நீங்கள் கூறுவதை பார்க்கும்போது மிகவும் பயமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு வழிமுறையில் நாங்கள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பது போல தான் தெரிகிறது. ஆகவே இதற்கு என்ன தீர்வு?
2: இதுக்கு என்ன தீர்வுன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். அவசியத்துக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், அவசியம் இல்லாததுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தலாம். அவசியமானதுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம், ஆனால் அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரீசைக்ளிங் பின் இருக்கும், அதில் கண்டிப்பாக அதில் தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும், நம்ம அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. நம்ம பயன்பாட்டை குறைச்சாவே நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்.
3: இந்த பிளாஸ்டிக் 70 வருஷத்துக்கு முன்னதாக நாங்கள் இதை கண்டுபிடிக்கும் போது இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்க மாட்டார்களா? இதை எப்படி நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டும், இதை நாங்கள் ஒழுங்காக டிஸ்போஸ் செய்யவில்லை என்றால் இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற இந்த அறிவு அப்பொழுது இருந்திருக்காது? அப்படி என்றால் இதை பாவிக்க ஆரம்பிக்கும் போதே இதை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும், எதற்காக பாவிக்க வேண்டும், இதை எப்படி நாங்கள் டிஸ்போஸ் செய்ய வேண்டும் என்ற அந்த கற்பித்தலும் இருந்திருக்கும் இல்லையா?
2: நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன் என்னாச்சுன்னா, அந்த பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு மேஜிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சோடனே அப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர யாருமே அதை எங்கே தூக்கி போடுறோன்னு நம்ம யோசிக்கல. அதான் என்ன சொல்லணும்னா, பாலிசி அண்ட் சயின்ஸ் ட்ராவலிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெரைன் சயின்ஸ்லாம் 1980s வந்துச்சு. அப்புறம் 1990s புது பாலிசிஸ் இதெல்லாம் வந்துச்சு. அப்பவுமே அவங்க வந்து மெரைன் சயின்டிஸ்ட்டுமே அப்போ யாருமே வந்து இதை கண்டுக்கல. எல்லாரும் கண்டுக்கிட்டது எப்பன்னா, இந்த மெரைன் அந்த ட்ராவல் போகிறப்பெல்லாம் அந்த அனிமல்ஸ் அஃபெக்டட்ன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்கே என்வாமெண்டில் அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ அப்போவே அந்த பாலிசி இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இல்லை.
3: மிக்க நன்றி டாக்டர் தவமணி அவர்களே. மிக இலகுவான தமிழில் நீங்கள் மிக அருமையாக விளக்கினீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
4: நியூகாசில் பல்கலைக்கழகத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களோடு உரையாடியவர் செல்வி இன்ப

0: சேகரன்.
1: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
2: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
3: தமிழர் வரலாறு அடையாளம் தமிழ் தேசிய சிந்தனை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருகின்றவர் மன்னர் மன்னன் அவர்கள். ஊடகவியலாளர், எழுத்தாளர், ஆய்வாளர், பேச்சாளர் என்று பன்முகம் கொண்ட மன்னர் மன்னன் அவர்கள் நாணயங்கள், கல்வெட்டுகள், வரலாற்று ஆதாரங்கள் அடிப்படையில் தமிழர் வரலாற்றை ஆய்வு செய்து வருகிறார். தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பல கலாச்சார மற்றும் வரலாற்று விவாதங்களில் தனித்துவமான கருத்துக்களை முன்வைத்து வரும் மன்னர் மன்னன் அவர்களை SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல்.
4: வணக்கம் மன்னர் மன்னன் அபிராம், உங்க இரண்டு பேருக்கும் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம்
4: மன்னர் மன்னன். உங்ககிட்ட தான் இப்போ உங்களை பற்றி வாசிக்கும் போது, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், இதழியலாளர் அல்லது வந்து ஊடகவியலாளர்னு சொல்லிக்கலாம் இல்லையா, அதுலேருந்து இப்போ ஆய்வாளராக மாறி இருக்கிறீங்க, அந்த பயணம் எப்படி நடந்தது?
5: இயல்பாக நடந்ததுங்க. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. இது போக பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2008 எனக்கு வந்து பல்லவர் வரலாறு சம்மந்தமாக சில சந்தேகங்கள் இருந்தது. நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வு பண்ணப்போ கல்வெட்டை பற்றி படித்தாதான் பல்லவர் வரலாறு புரிஞ்சுக்க முடியும், நாணயங்களை பற்றி படித்தாதான் பல்லவர் வரலாறு புரிஞ்சிக்க முடியும், செப்பேடுகளை படித்தாதான் பல்லவர் வரலாறு புரிஞ்சிக்க முடியும் நிலைமை வர்றப்போ நான் வந்து இயல்பாக வந்துட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியாக என் பணிக்கும் ஆய்வு தேவைப்பட்டது, என் பொழுதுபோக்குக்கும் ஆய்வு தேவைப்பட்டது. பின்னாடி நான் வந்து நியூஸ் தொலைக்காட்சிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தொலைக்காட்சியுடைய ஆய்வு பிரிவு தலைவராகத்தான் நான் 2 பணியாற்றினேன். அப்படியாக மற்றவங்க வந்து நம்ம எழுதினதை படிச்சுட்டு இது நல்லாயிருக்கு மேற்கொண்டு எழுதுங்கன்னு ஊக்கப்படுத்தி தான் நான் வந்து அந்த பணிக்கு போனேன். ஏன்னா இப்போ ஆய்வு பிரிவுன்றதுக்குன்னு தனியாக ஒரு படிப்பு கிடையாது. அது யார் நல்லா ஆய்வு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மற்றவங்க பார்த்து நீங்கள் ஆய்வு பிரிவை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது மூலமாகத்தான் நம்ம இந்த பணிக்கு போக முடியும். அது இப்படி இயல்பாக அது நடந்தது.
4: இப்போ ஆய்வுன்னு சொல்லும்போது இப்போ நாணயங்கள், கல்வெட்டுக்கள் அல்லது அதர் எவிடன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அது மாதிரி, இப்போ அதில் வந்து நீங்கள் துவக்கம் வந்து துவக்கப்புள்ளி வந்து நாணயம் இல்லையா, எப்படி அந்த நாணயத்தில் ஈடுபாடு வந்தது? நாணயம் வந்து ஒரு வரலாற்றை சொல்லும் மிகப்பெரிய ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வந்தீங்க?
5: இல்லை, எடுத்த உடனே எனக்கு என்னென்னா, நான் முதன் முதல்ல நாணயங்கள் பால் ஈர்க்கப்பட்டது நான் 3 மாணவனாக இருந்தப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் வந்து மன்னார்குடின்ற ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டக்க பழைய காசுகள்லாம் இருக்கும். யார் கொடுத்தாங்கன்றப்ப என் தாத்தா கொடுத்தாங்க, பாட்டி கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எங்கள் பாட்டிகிட்ட கேட்குறப்போ அவங்ககிட்ட இருந்த பழைய நாணயத்தை அவங்க வந்துட்டு புது நாணயம் மாதிரி செலவு பண்ணிட்டாங்க. அதாவது 3 வெள்ளி 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்து ஒரு துணி சோப்பு வாங்கி துணி துவச்சிட்டாங்க அவங்க. எனக்கு கேட்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு, அவ்வளோ அரிய பொருள்ன்றாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அருமை தெரியலையானோன்னா. அதுக்குப்படியே நான் எல்லாட்டையும் கேட்க ஆரம்பித்தேன், உங்ககிட்ட ஏதாவது பழைய காசு இருக்கா கொடுங்க அப்படின்ட்டு. என் குடும்பத்தில் எல்லாரையும் கேட்ட பின்னாடி அப்புறம் சொந்தக்காரங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்க அந்த நாணயத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி 3 ஒரு சின்ன பொழுதுபோக்கு ஆரம்பிச்சது. 6 நான் தஞ்சாவூர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அங்கே சோழமண்டல நாணயவியல் கழகம்னு ஒரு பெரிய அமைப்பு ஏற்கனவே இருக்குது. நான் அவங்களுடைய 1வது கூட்டத்துக்கு போகிறேன். போகிறப்போ வந்துட்டு ஒரு உலகத்திலே பெரிய பணத்தால் பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது விஷயத்தை பேசுவாங்க. அப்போ நான் சீனாவில் இருந்த ஒரு பழைய பணத்தால் பற்றி கேட்குறேன். அது ஒரு பழைய பணத்தால் ஆச்சு, அதை பற்றி என் குறிப்பு இல்லைன்னா. அப்புறம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க, உண்மையிலே இப்படி ஒரு பணத்தால் இருக்குன்னு அப்போ தான் தெரிய வருது. அது தலைவராக இருந்தவர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற மு துரைராஜ் அப்படிங்கிறவர். அவர் என்னை கூப்பிட்டு, நீங்கள் எல்லா கூட்டத்துக்கும் வாங்க, நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம், நான் 6 மாணவன், அவர் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர், வாங்கன்றாரு. அப்புறமா எனக்கு வந்து ஒரு மதிப்பு உறுப்பினருங்கிற ஒரு இடம் கொடுக்குறாங்க. அழைப்பெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சல் அட்டையில் அனுப்புவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் நடக்கும், அதுக்கு அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்த பின்னாடி

0: இதான் நாணயவியலுங்கிறது ஒரு பெரிய துறை, அதை வச்சு வரலாறுலாம் எழுதலான்னு அங்கே தான் கற்றுக்கிறேன். ஏன்னா அங்கே தான் பெரிய பெரிய அறிஞர்கள் வர்றாங்க. நாணயத்துக்கும் கல்வெட்டுக்கும் என்ன தொடர்பு, நாணயத்துக்கும் செப்பேட்டுக்கு என்ன தொடர்பு, நாணயத்துக்கும் கார்பன் டேட்டுக்கு என்ன தொடர்புன்றதெல்லாம் அவங்க அங்கே பேசுகிறாங்க. அப்படியாக ஒரு 7 ஆண்டுகள் வந்து அந்த அமைப்பில் நான் இருந்தேன், கற்றுக்குறோம். பின்னாடி நான் வந்துட்டு முதுகலை வரலாறு வந்து படிக்கிறப்போ அதில் வந்து நாணயவியல் துறையை பற்றின சில செய்திகளை நம்ம புதுசாக கற்றுக்குறோம். அப்படி தான் வந்துட்டு அந்த ஒரு 20 ஆண்டுகள் அந்த துறையிலேயே இருக்கிறதுனால பின்னாடி நான் வந்து 2017 ஆண்டில் பணத்தின் பயணம்னு ஒரு புத்தகம் எழுதுறேன். இந்த நாணயங்கள் வந்து எப்படி உருவாச்சு, அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றதுன்னு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அது வரலாற்று பக்கத்தை புரிஞ்சிக்க உதவுச்சு. இதில் என்னென்னா, இந்த நாணயங்களை அடிப்படையாக கொண்டு வரலாறு எழுதக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு, தமிழ்நாட்டிலையும் குறைவு, ரொம்ப உலக அளவுலையும் ரொம்ப குறைவு. இப்போ நமக்கு இந்த துறை தான் வந்து அடிப்படையாக இருக்குன்றப்போ நான் வந்து ஒரு நாணயவியல் ஆய்வாளராக இருந்து வரலாறை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தொல்லியலாளராக இருந்து வரலாறு பார்க்குறப்போ வரலாறு ஒரு மாதிரி இருக்கும், கல்வெட்டுலேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும், செப்பேட்டிலேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இது எல்லாத்துலேருந்து பார்க்குறப்பையும் ஒரே மாதிரி இருக்கிறப்போ அது 100% உண்மை அப்படின்ற இடத்துக்கு வரலாம். கொஞ்சம் மாறுபட்டுருக்குன்னா ஏன் மாறுபட்டுருக்கு, இந்த கோணத்தில் பார்க்குறப்ப இப்படி தெரியறதே அந்த கோணத்தில் இப்படி தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை நம்ம தேட ஆரம்பிப்போம். இப்படி பார்க்குறப்போ இந்த நாணயவியலுங்கிற துறை தான் உண்மையில் இந்திய வரலாற்றை உருவாக்கின ஒரு துறை. என்ன இப்போ வந்து தமிழின்னு ஒரு எழுத்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த எழுத்தை வந்து எப்படி படிக்கிறதுன்னு யாருக்குமே தெரில. அசோகர் கல்வெட்டில் இருக்கக்கூடிய அசோக பிராமின்ற எழுத்து தமிழிலேருந்து வந்தது தான். அது வந்து எழுத்துன்னு யாருக்கும் தெரியாதப்போ பிரின்ஸப்புங்கிற ஒரு நாணயவியல் ஆய்வாளர் இந்தியாவில் கிடைச்ச நாணயங்கள் வச்சு தான் அந்த கல்வெட்டை முதன் முதலாக படித்தார். இதே மாதிரி ஆந்திராவில் சாதவாகனர்னு ஒரு அரசர் இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆந்திராவில் காசு மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குது, வித்தியாசமான காசு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த காசை வெளியிட்டவங்க யாருங்கன்னு தேடுறப்போ தான் சாதவாகனருங்கிற ஒரு அரச மரபு இருந்ததுன்றதே நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இந்திய வரலாற்றில் நாணயவியலுடைய பங்களிப்புன்றது ரொம்ப அதிகம். ஆனால் கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் நாணயவியலுக்குன்னு ஒரு தனித்துறை இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. தொல்லியல் துறையில் கல்வெட்டியல் இருக்கிற மாதிரி நாணயவியலும் ஒன்று கிடையாது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டப்போ நாணயவியலுக்குன்னு ஒரு கட்டடம் வந்து ஒதுக்கப்பட்டது, ஆனால் அது இப்போ செயல்பாட்டில் இல்லை. அது போக பெரிய அளவிலான நாணயவியல் அருங்காட்சியகமும் நமக்கு கிடையாது. ஆனால் ஆய்வு நடக்கிறப்ப நாணயங்கள் தேவை. இப்போ தமிழுக்கு வந்து செம்மொழி தொகுதி விண்ணப்பம் பண்ணாங்க இல்லைங்களா, அப்போ அந்த விண்ணப்பிக்கிறப்போ பெருவழிதின்னு ஒரு பாண்டியர் காசு கிடச்சிருந்தது. அந்த காசு வந்துட்டு கிமுவை சேர்ந்ததுங்கிறத ஒரு விண்ணப்பமாக கொடுத்தாங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கான நபர் வந்து தமிழ்நாடு அரசில் இல்லாமல் தனிநபரான தினமலர் கிருஷ்ணமூர்த்தி தான் அதை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சான்றாதாரம் எல்லாம் நாணயவியல் துறையில் இருக்குது, ஆனால் நாணயவியல் துறை அரசுக்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்தப்போ இது நான் வந்து ஒரு வாய்ப்பாக பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு துறைக்கு தேவை இருக்குது, அரசாங்கம் அதை பண்ணலைன்றப்போ வேறு யாராவது பண்ணணும் இல்லைங்களா. அப்போ நான் அது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு இந்த நாணயவியல் பார்வையிலேருந்து வரலாற்றை அணுகிறதுன்றதை ஆரம்பித்தேன். இப்போ மற்றவங்கள மாதிரி நானும் கல்வெட்டு அடிப்படையாக கொண்டும் செப்பேட்டை அடிப்படையாக கொண்டும் கார்பன் காலக்கணிப்பை அடிப்படையாக கொண்டும் வரலாற்றை அணுகிறேன். இப்போ வந்து இந்த இரும்பு காலம் பற்றின ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா நாணயவியல் அடிப்படையாக கொண்டது கிடையாது, முழுக்க முழுக்க அது கார்பன் டேட்டிங்கை அடிப்படையாக கொண்டது. அப்படி தேவையான இடங்களில் வந்துட்டு அந்த நாணயவியலை நான் ஒரு கூடுதலாக பயன்படுத்திக்கிறேன்.
1: இப்போ தமிழ் புத்தாண்டை பற்றி உங்கள் நிலைப்பாடு வந்து சித்திரை 1 அப்படிங்கிறது உங்கள் நிலைப்பாடு, அதை வந்து நிறைய நேர்முகங்கள் எல்லாம் நீங்கள் வலியுறுத்தி வர்றீங்க. இதற்கான முக்கிய வரலாற்று அல்லது அறிவியல் ஆதாரத்தை சுருக்கமாக சொல்லாமே.
0: இப்போ நம்ம புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண்டு அதான் அதுக்கான சொல்லில், அதில் நமக்கு எதாவது வேறுபாடு இருக்குதுங்களா? ஒன்று தமிழில் ஆண்டுன்றோம், இல்லை சமஸ்கிருதத்தில் வருஷம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் அந்த குறிக்கக்கூடிய சொல். ஆண்டுன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்க்குறப்போ அதனுடைய வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆடு. இங்கே சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா யாண்டு பலவாக நிறையிறதில் ஆதல் அப்படின்னு சொல்லிட்டு பிசிராந்தையார் பாட்டு ஒன்று இருக்கும். யாண்டு பலவன்னா ஆண்டு பல அப்படின்றது, யான்னு குறிப்பிடுவாங்க, யாண்டுன்னு குறிப்பிடுறாங்க, ஆண்டுன்னு குறிப்பிடுறாங்க, ஆட்டை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இவ்வாட்டை அப்படின்னா இந்த ஆண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த யாண்டு ஆண்டு ஆட்டை இது மூணுக்குமே வேறு சொல் பார்த்தீங்கன்னா ஆடுங்கிறதான் வேறு சொல். ஆண்டு பிறந்துருச்சானா ஒன்றும் கிடையாது. பூமியிலேருந்து பார்க்குறப்போ சூரியன் வந்துட்டு மேளம் அல்லது ஆடு ராசியில் நுழையிறது இல்லைங்களா, அப்போ பிறக்கிறதுக்கு பேர் ஆடு. அந்த ஆடுன்ற சொல் தான் மருவி ஆட்டை யாண்டு ஆண்டுன்ற மூணு சொல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆடுன்றதுக்கு இன்னொரு சொல் வந்து தமிழில் வருடை அப்படின்னு பேர். வருடைன்னா ஆடு. இந்த வருடைன்ற சொல் தான் திரிந்து சமஸ்கிருதத்தில் வருஷம் அப்படின்னு புழங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆண்டு பிறந்திருக்கான்னா மேஷத்துக்கு சூரியன் போயிட்டான்னு அர்த்தம். மேஷத்துக்கு சூரியன் போச்சுன்னா அதற்கு நேராக இருக்கக்கூடிய மேஷம் வந்து முதல் ராசி, அதற்கு நேர் எதிராக இருக்கிற 7வது ராசி பார்த்தீங்கன்னா துலாம். துலாமில் வந்து முதல் நட்சத்திரம் வந்து சித்திரை. அப்போது ஆண்டு பிறக்கிறப்போ சூரியன் அங்கே இருக்குன்னா பூமி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ சித்திரை மாதம்தான் பூமிக்கு புத்தாண்டு. இதுதான் வானியல் ரீதியாகவும் தமிழ் ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு முறைன்றது. நீங்கள் பழைய தமிழக கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை பிறக்கக்கூடிய நாளை வந்துட்டு சித்திரை விழு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 2 நாள் தான் ஒரு ஆண்டில் விழு நாள், ஒன்று சித்திரையில் இருக்கிற சித்திரை விழு,

0: இன்னொன்று ஐப்பசியில் இருக்கிற ஐப்பசி விழும். இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிழல் வந்து தரையில் விழாமல் நம்ம மேலேயே விழும். அதனால தான் அந்த நாட்களுக்கு விழு நாட்கள் அப்படின்னு பேர். இந்த சித்திரை விழுனால தான் கேரளாவில் விஷுன்ற பேரில் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் அதுக்கு பார்த்தீங்கன்னா யுகாதி அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் வந்துட்டு அதுக்கு இணையான ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. விழுன்றது வந்துட்டு மற்ற மொழிகளில் மாறுறப்போ கொஞ்சம் மாறும். இப்போ சமஸ்கிருதத்தில் விஷுவன்னு கொண்டாடுவாங்க. இந்த விஷுவ சங்கராந்திம்பாங்க. அந்த விஷுவ சங்கராந்தி தான் சமஸ்கிருதம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் புத்தாண்டு. இதே வந்துட்டு நீங்கள் அசாம் மாதிரியான அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒடிசா மாதிரியான மாநிலங்களில் அந்த வார்த்தை இன்னும் தெரிஞ்சு ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா வீக்கு பதிலாக பி பயன்படுத்துவாங்க, பிஷுவ அப்படிம்பாங்க. பிஷுவ சங்கராந்தி தான் ஒடிசாவில் புத்தாண்டு. அப்போ கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஒடிசாவுக்கு, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் சித்திரையில் புத்தாண்டு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி தையில் புத்தாண்டு வரும்? இங்கே நிலவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இப்போ மாநில ரீதியாக, மொழியியல் ரீதியாக நம்ம வெவ்வேறு மாநிலங்களாக பிரிஞ்சுக்கிறோம்.
1: ஒவ்வொரு ஆண்டுக்கும் சமஸ்கிருதத்தில் பெயர் இருக்குது, தமிழில் பெயரே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா?
0: இருக்குங்க. இல்லை, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அது சமஸ்கிருதம் கிடையாது. இந்த பிரபவ, விபவ, சுக்கில, பிரமோதுதன் சொல்கிறோம் இல்லைங்களா. சமஸ்கிருதத்தில் ஒரு சொல், ஒரு பெயர் சொல் எப்படி முடியும்னா நெடில முடியும். தமிழில் கிருஷ்ணன் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம்? கிருஷ்ணா இல்லைங்களா. கிருஷ்ணன்னு சமஸ்கிருதத்தில் சொல்ல மாட்டாங்க, ஒற்றில முடியாது, நெடில முடியும். இந்த பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோத்துதன்றது நெடில முடியல, குறில்ல முடியுது. குறில்ல முடியக்கூடிய மொழி மரபு வந்து சமஸ்கிருதத்துக்கு கிடையாது, அது பிராகிருதத்துக்கு இருக்கிற மொழி மரபு. உதாரணமாக இந்த ஏன்னா பிராகிருத மொழியில் தான் புத்தரோட போதனைகள் இருந்ததுன்றதுனால சிங்கள மொழி வந்து பார்த்திங்கன்னா பிராகிருதத்தை அடிப்படையாக கொண்டு தமிழையும் அடிப்படையாக கொண்டு தோன்றின ஒரு மொழி தான். சிங்கள மொழியில் பெயர் சொற்கள் பார்த்திங்கன்னா குறில்ல முடியும். சிரிசேனை, பண்டாரநாயக்கன்னு முடியுது இல்லைங்களா, இது பிராகிருதத்தோட மரபு. அப்போ பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோத்துதன்ற ஆண்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, அயோத்திதாச பண்டிதரே வந்துட்டு இதெல்லாம் வந்து பிராகிருத ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பிராகிருத ஆண்டு பேர் எதுக்கு வச்சாங்கன்னா, இப்போ பூமிக்கு ஒரு ஆண்டு முறை இருக்குல்ல, 365 நாள் இருக்கிற ஒரு ஆண்டு இருக்கிற மாதிரி, வியாழனையும் சனியையும் அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டு முறையை கணிப்பாங்க. அதாவது வியாழனும் சனியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு மீண்டும் சந்திக்கிறதுக்கு 60 ஆண்டுகள் ஆகும். இந்த ஆண்டு முறைக்கு வந்துட்டு வியாழ வட்டம் அல்லது சம்வத்சரம் அப்படின்னு பேர். இப்படி எதுக்கு கணிச்சாங்கன்னா, 60 நடந்த ஒரு சில காரியங்கள் மீண்டும் 60 கழிச்சு எனக்கு நடக்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, திருப்பி நடக்கவே இல்லை, 60 கழிச்சு அதே மாதிரி நடக்கும். அப்போ இதை வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு வியாழ ஆண்டுகள்ங்கிற ஒரு முறையாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் பின்பற்றப்படவில்லை. பின்னாடி சோழர்கள் காலத்தில் என்ன நடக்குதுன்னா, சோழர்கள் வந்து கர்நாடகாவையும் ஆட்சி செய்கிறாங்க, ஆந்திராவையும் ஆட்சி செய்கிறாங்க. அப்போது சோழர்களுக்கு ஆதிக்கத்துக்கு கீழே கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தான் இந்த ஆண்டுகள் நமக்கு திரும்ப காணப்படுது. 15வது நூற்றாண்டில் விஜயநகர் ஆட்சி வர்றப்போ தான் இந்த பிரபவ சுக்லன்ற முறை நமக்கு பரவலாகுது. இப்போ இந்த முறை இருக்கு இல்லைங்களா, அந்த 60 ஆண்டு முறை, இதை எடுத்துட்டாலும் தமிழ்நாட்டில் சித்திரை அடிப்படையாக கொண்ட ஆண்டு முறை இயங்கும். இது வந்து நம்ம வந்து பின்பற்றினது கிடையாது. இந்த ஆண்டு முறையை வச்சு தமிழ் ஆண்டு முறையை ஏன் குறிப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து நம்ம சொல்லணும்னா ஆந்திராவில் சொல்லலாம், ஏன்னா அவங்க தான் 1000 ஆண்டுகளுக்கு மேலே அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆந்திராவில் போய் சொல்லலாம் இல்லைங்களா, அது தவறான ஆண்டு வரை பின்பற்றாதீங்கன்ட்டு. ஆந்திராவில் யுகாதியில் வந்துட்டு அதே பராபர ஆண்டு தான் பிறந்திருக்குது, அதே சித்திரையில் தான் பிறந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு அடிப்படை இல்லாத ஒரு பிரச்சாரம்.
1: ஆனால் நிறைய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி தானே தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர்களெல்லாம் தவறு, மன்னர் மன்னன் சொல்கிறதான் சரி அப்படியா?
0: இல்லைங்க, நான் வந்துட்டு 2 வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆவணங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன், ஆய்வு பிரிவு தலைவராக இருந்தப்போ. இந்த 500 அறிஞர்கள் ஒன்றாக கூடி தை தான் புத்தாண்டுன்னு அறிவிச்சாங்கன்றது ஒரு பொய்.

0: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
1: நன்றி. ஆஸ்திரேலியாவில் வென்வத்வில் நடுவத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சின்றது ஒரு நூல் வெளியீட்டு விழாங்கிறதையும் தாண்டி நமக்கு ஒன்று கூட கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு. நேரில் வரக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் கூட கேட்கலாம், அதற்கான பதில்களும் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 இந்த 8ஆம் தேதி அன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் தவற விடாமல் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க. வரவேற்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் கூடுதலாக தெரிவிச்சுக்கிறேன்.
2: தமிழ் தேசிய சிந்தனை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து பேசி வருகின்ற மன்னர் மன்னன் அவர்களுடன் உரையாடியவர் ரைசல். பெயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை நேரடியாக ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சி ஞாயிறு இரவு மறு ஒலிபரப்பாக ஒலிக்கும். மே 9 ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய திரைப்பட நடிகை சாய் பல்லவியின் பிறந்த நாள். 1992 பிறந்த இவர் நடித்திருந்த அமரன் என்ற திரைப்படத்தில் கார்த்திக் நேதா வரிகளுக்கு ஜி வி பிரகாஷ் இசையில், ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?